நேரம் 5:31. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. அடுத்ததாக மனோகுரலில் மேட்டுக்குடி.

நேரம் 5:36. நேர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் குழுவினரோடு பாடியது படம் பிஸ்தா.

நேரம் 5:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவா மற்றும் எஸ் ஏ ராஜ்குமார் குரல்களில் வருகிறார் கள்ளழகர்.

நேரம் 5:45. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலிக்கேற்கும் அடுத்த

நேர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 5:49. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தனுஷ் மற்றும் அறிவு குரல்களில் இட்லி கடை.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸுடன். பண்பலைகள் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. संसद ने लोक परीक्षा अनुचित साधन निवारण संशोधन विधेयक 2026 पारित कर दिया है। राज्यसभा ने इसे कल मंजूरी दी। लोकसभा से यह विधेयक बुधवार को पारित हुआ था। कार्मिक लोक शिकायत

நிகழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக விநாயகனை வணங்கிட காத்திருக்கிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

நேரம் 6:14. இல்லம் நாடி வந்தோ இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இன்று ஆடி வெள்ளி அல்லவா, இதோ அம்பிகையை வணங்கிட வருகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

லட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை

நேரம் 6:19 நிமிடம். எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இதுவனை வணங்கிடும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக அழகு முருகனை எளிய தமிழில் பாட காத்திருக்கிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

நேரம் 6:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றன மற்றும் ஒரு கானத்திற்காக.

பக்தி மனம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசைக்காக அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் துர்கை அன்னையை வணங்கிட வருகின்றார். பண்பலை சொல்லும் நேரம் 6:27.

ஆன்மீக கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். தேனிசை தரும் அடுத்த பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:32.

பக்தி கீதங்களின் தொகுப்பாக உலா வந்து நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:38.

சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:49. இது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. அடுத்ததாக எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின்

நாகஸ்வர இசை, வேலூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. ஸ்ரீ லக்ஷ்மி மோகன் ராவ் அவர்களின் உரை இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை.

பிற்பகல் 1:10 இசை மலர். பி. லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, வி. எல். குமார் அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாலம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. ஏ. கே. மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். கும்பகோணம் எம். ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், கே. வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் பந்த்ரா. 7:10 இளைய பாரதம். ஃப்ரெண்ட்ஷிப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் லைஃப். பி. சஹேரா வழங்கும் உரை. த வாய்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் முன்ஷி பிரேம்சந்த். டி. டி. டிம்பிள் வழங்கும் உரை. த ஸ்ட்ரென்த் ஆஃப் சேயிங் நோ யுக்தி. பி. மெகானி வழங்கும் உரை. இவை 3 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்று இரவு 7:10. 7:45 திரைப்பட பாடல்.

0: 7:50 செய்தி கதம்பம், 8 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேருக்கு நேர் படத்திற்காக ஹரிஹரன் ஷாகுல் அமீர் பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லியிலிருந்து.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30, 27 ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் ரசிக்கலாம். 9 வரை முதல் பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து, உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।

0: Indian Air Force is inviting applications from eligible boys, girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: நேரம் 8:41 45 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் பூவெல்லாம் உன்வாசம். பாடலை பாடியுள்ளவர்கள் கே ஜே ஏசுதாஸ், சாதனா சர்கம்.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 8:49. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருந்த திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் தீனா. பாடலை பாடியவர்கள் முருகன், மகாலட்சுமி, பவதாரிணி.

0: Indian Air Force is inviting applications from eligible boys, girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே. இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: திரைக்கானத்தின் நிறைவான பாடல் அனுராதா ஸ்ரீராம், கங்கா, ஃபெபி, திப்பு, கார்த்திக் தேவன் ஆகியோர் குரல்களில் மஜ்னு திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:55 நிமிடம் 42 நொடி.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேயர்களே, மீண்டும் இணைவோம் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். முதலில் பஜமானச விக்னேஸ்வரம், துளசிவனம் கிருதி, பகுதாரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ராஜராஜ ராஜதே. நிரோஷ்டாராகம், ஆதிதாளம் திசிரநடை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திரிபுரசுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் சுகமான ராகங்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குரல்களில், நம்மவர் திரைப்படத்திலிருந்து.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும்

0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
0: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915549.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18ஆம் தேதி.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ராகினி சந்தானம் பாடியது.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:51:43.

தீமைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் ராஜகோபால், சுஜாதா மோகன், பி ஜி ஸ்ரீகாந்த், நெப்போலியன் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலின் படம் சீவலப்பேரி பாண்டி.

0: Railways Authority of India, PIU Ramban. Continuous rainfall since July 18th has triggered repeated landslides, mudslides and falling debris along the affected hillside, posing a serious threat to commuters and restoration workers. The nation pays homage to revolutionary freedom fighter Shaheed Udham Bhagat Singh, I beg your pardon, Shaheed Udham Singh, on his 87th Martyrdom Day today. Belonging to Gadar Party and Hindustan Socialist Republic Association, Udham Singh assassinated Michael O'Dwyer, former Lieutenant Governor of British Punjab, on the 13th of March 1940 to take revenge of the 1919 Jallianwala Bagh massacre in Amritsar. Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah have paid tribute to the immortal martyr Udham Singh on his martyrdom day. Indian equity benchmark indices opened on a positive note today, supported by gains in financials, pharma and auto stocks amid positive global cues. Sensex opened at 77,998, up 70.51 points or 0.09% when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைக்கானம் ரசிக்கலாம். 11:30 வரை முதல் பாடல் விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி ஹாசன், ஷாலினி ஆகியோர் குரல்களில் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து.

எந்திரன் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல் ஹரிஹரன், சாதனா சர்கம் ஆகியோர் குரல்களில். அடுத்த பாடல் ஒலிக்கிறது காஞ்சனா திரைப்படத்திலிருந்து. சுஜித் சுரேஷன், தர்ஷனா ஆகியோர் குரல்களில். நேரம் 11:21:40.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். குறள் அமுதம் கேட்கலாம்.

0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: எண் சேர்ந்த நெஞ்சத்துடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்.
0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: நேரம் 12:02 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையின் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர். டி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின். திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம்.

4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஃப்ரெண்ட்ஷிப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் லைஃப் பி சஹேரா வழங்கும் உரை. தொடர்ந்து த வாய்ஸ் ஆஃப் த காமன் பீப்புள் முன்ஷி பிரேம்சந்த் டி டிம்பிள் வழங்கும் உரை. இளைய பாரதம் நிகழ்ச்சியின் நிறைவாக த ஸ்ட்ரென்த் ஆஃப் சேயிங் நோ யுக்தி பி மெகானி வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல். ஏழு 50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ்.

பத்து பத்துக்கு விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: நேயர்களின் ரசிக்கலாம் திரைகானம் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி சென்று. முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம் P சுசீலா குரல்களில், நவகிரகம் படத்திலிருந்து.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா ஆகியோர் குரல்களில், சாந்தி நிலையம் படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் கண்ணன் என் காதலன். பாடலை பாடியுள்ளவர்கள் TM சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:18:10.
2: கண்கள் இரண்டும் விடி விளக்காது,
3: அப்புறம்
2: கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாது.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து எதிர்நீச்சல் படத்திற்காக PV ஸ்ரீனிவாஸ், P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடல் பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோர் குரல்களில் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:26:52.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் சி. முகமது ஜக்காரியா இயற்றி, சி. மணிராஜா இசையமைத்து, சுதா ரகுநாதன் பாடியது.

மெல்லிசையில் அடுத்ததாக எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றி கே பத்மநாபன் இசையமைத்து ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:51:36.

மெல்லிசை நிறைவான பாடல் டி கே கலா பாடியது. பாடலுக்கு இசை சி. ராஜாமணி. பாடலை இயற்றியவர் அமரர் கல்கி.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: points to 78,161 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர்
2: நிகழ்ச்சியில் இப்போது லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல்குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் காசி விசாலாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

கேட்டுக்கொண்டிருப்பது லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு. வியல்குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவ என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், மத்தியமாவதி ராகம் ஆதிதாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை மலர். தொடர்வது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the mid

0: 100.1.
1: இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்து சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9 September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
3: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திற்காக கே ஜே சுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் தெற்கு தெருமச்சான் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அடுத்து ஒலிக்கிறது பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: திரைக்கானத்தில் நிறைவாக ஒலித்தது பாட்டுக்கு நான் அடிமை. படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: such a ruckus in that too, then this will not be good at all. Therefore, cooperate, do not create ruckus.
1: The government has clarified that the ethanol blended petrol program does not compromise India's food security and is aimed at strengthening the country's energy security, reducing dependence on imported crude oil, and providing better return to farmers. Responding to recent claims regarding the use of Food Corporation of India's rice for ethanol production, the Minister of Petroleum and Natural Gas said that food security obligations are always given top priority. The ministry also clarified that damaged grain, broken rice and food grain unfit for human consumption among the feedstocks used for ethanol production, helping convert otherwise unusable stocks into clean energy. At least 9 people lost their lives after the 4-story Kohinoor building collapsed late last night in Bhiwandi town of Maharashtra. Rescue and relief operations have been conducted on a war footing by the fire brigade, police and civic authorities. State's Disaster Management Minister Girish Mahajan visited the accident site this morning and took a detailed review of the rescue operations. He announced a financial assistance of 5 lakh rupees for the families of the deceased. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have expressed grief over death of people in the building collapse. Prime Minister Modi has announced an ex gratia of 2 lakh rupees for the next of kin of each deceased and a financial assistance of 50,000 rupees for the injured. The India Meteorological Department has issued a red colour warning for very heavy to extremely heavy rainfall over Gujarat and Madhya Maharashtra today. The weather agency has predicted heavy to very heavy rainfall conditions over parts of Arunachal Pradesh, East Rajasthan, Karnataka, Kerala, Mahe, Punjab and West Madhya Pradesh for the day. Benchmark domestic equity indices ended in a positive zone for the third consecutive session today. The Sensex rose 166 points or 0.2% to close at 78,095. The Nifty added 66 points or nearly 0.3% to settle at 24,384. At the Commonwealth Games, Indian weightlifter Lovpreet Singh won a silver medal in the men's 110-kilogram category, while Seema Kaliramna bagged a bronze medal in the women's discus throw at Glasgow last night. Australia continued to lead the standings with 110 medals, while India were 10th with 17 medals on day 8. India's medal count includes 3 gold, 10 silver and 4 bronze. In the women's discus throw, Seema Kaliramna clinched a bronze medal with 58.65 meters, while compatriot Nidhi Rani finished 4th. Early in the day, Neeraj Chopra qualified for the men's javelin throw finals. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. Prime Minister Narendra Modi today congratulated weightlifter Lovpreet Singh for winning the silver in the men's plus 110-kilogram event at the Commonwealth Games in Glasgow, Scotland. In a social media post, Mr. Modi mentioned that Lovpreet's outstanding performance in the snatch event set a new Commonwealth Games record. Prime Minister Modi also congratulated Seema Kaliramna, securing bronze medal in the women's discus throw event in Commonwealth Games 2026. And that is the end of this news bulletin.
2: நேரம் 4:10 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: நூறு புள்ளி 1 மெகா ஹர்ஸ் சென்னை எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இது தேநீர் நேரம்.
4: கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026.

0: For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 bill தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
5: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: அணி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: இனி தேநீர் நேர பாடல் ஒன்று, எஸ் ஜானகி குரலில் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில்
1: இப்பொழுது ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஊழியர்கோன் உமாபதி சிவாச்சாரியார் நால்வர் துதி, தொடர்ந்து சிலைதனை நடுவிடை திருஞான சம்பந்தர் தேவாரம்.
2: ஊழியர்கோன் வெப்பொழித்த

ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். ஒளிவளர் விளக்கே திருமாளிகை தேவர் திருவிசைப்பா, தொடர்ந்து பாலுக்கு பாலகன் சேந்தனார் திருப்பல்லாண்டு.

0: சென்னை வானொலியின் படைப்பில் இடம்பெற்றது. இதுவரையில் ஏ கே மகேஷ் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: அரங்கிசை கேட்டீர்கள்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

முன்ஷி பிரேம்சந்த் டி டிம்பிள் வழங்கும் உரை. த ஸ்ட்ரென்த் ஆஃப் சேயிங் நோ, யுக்தி பி மெஹானி வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரைகாணம், 9:15 முதல் 10:20 வரை டெல்லி அஞ்சல். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் முகமது தில்ஷத் கான், பேகம் பர்வீன் சுல்தானா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். தொடர்ந்து பிரவீன் கோகண்டி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 9:10 பொங்கும் மங்கலம், வேதாரண்யம் பி வேதமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 9:00 அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வ தர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை புதண்டா, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 ஸ்ரீ துர்கா வழிபாடு இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 5:00 அரங்கிசையில் வி எல் நாராயணா அவர்களின் வீண இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், 8:15 வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம் இடம்பெறும். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 10:10 விஸ்வதர்பான், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது விஸ்லேஷன். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஹலோ எவ்ரி ஒன், ஐ ஆம் சாரா, கரண்ட்லி பர்சூவிங் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போரூர். டுடே ஐ ஆம் கோயிங் டு பிரசென்ட் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் லைஃப் ஆன் அ அகேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அ டே தட் செலிப்ரேட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இன் ஹியூமன் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பாண்ட் தட் கோஸ் பியாண்ட் ஏஜ், லாங்குவேஜ், கல்ச்சர், ரிலீஜியன், நேஷனாலிட்டி அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆன் ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங், கைண்ட்னஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த பீப்பிள் ஹூ ஸ்டாண்ட் பிசைட் அஸ் டியூரிங் அவர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அண்ட் ரிமைண்ட் வித் அஸ் டியூரிங் அவர் மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ். தே ஷேர் அவர் ஜாய்ஸ், ரெடியூஸ் அவர் சரோஸ், என்கரேஜ் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் பிகம் பெட்டர் ஹியூமன் பீயிங். த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரிமைண்ட்ஸ் அஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஒன்லி அ இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கம்யூனிட்டிஸ், நேஷன் அண்ட் என்டையர் வேர்ல்ட். இன் அ world that often faces conflicts, misunderstanding and division, friendship has the power to bring people together and create peace. Every person needs friends from childhood to old age. Friends play an important role in shaping our lives. As a children, we learn how to share, cooperate and communicate through friendships. As a student, our friends help us grow and learn and enjoy school life. As an adult, friendship provide emotional support, kindness and companionship. Think about your own life for a moment. Most of us have memories filled with friends, playing games together, studying for exam, sharing lunch, celebrating achievements and helping each other through challenges. These moments become some of the most treasured memories of lives. A true friend is not someone who is only present during good times. A true friend is someone who remains by our side when things become difficult. When we face failures, disappointments or hardships, a true friend offers encouragement and strength. They remind us that we are not alone. Help us find the courage to move forward. One of the most important qualities of friendship is trust. Trust forms the foundation of every strong friendship. Without trust, friendship cannot survive. A good friend is someone who keeps promises, respects confidence, and acts honestly. Trust creates a safe space when people can share their thoughts and feelings without fear of judgment. Another important quality is respect. True friends respect each other's opinion, choices, strengths, and weakness. They understand that every person is unique. Friendship does not require people to be exactly the same. In fact, friendship often become stronger when people learn from their differences. Kindness is another pillar of friendship. Small act of kindness can strengthen relationship and make a significant difference in some

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: தொடர்வது செய்தி கதம்பம்.
2: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் மை பாரத் சார்பில் போதைப்பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் மை பாரத் சார்பில் போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து திருப்பூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: போதை மறையும் இடத்தில் புத்தொளி பிறக்கிறது. இளைஞர்கள் விழித்தெழும் தருணத்தில் இந்தியாவின் எதிர்காலம் சிறக்கிறது. இந்த உயரிய நோக்கை முன்னிறுத்தி திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக்த் அபியான் பாரத் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், முழக்க வாசகம், குறும்படம், ரீல்ஸ், நடனம், ராப் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர்.
4: மை பாரத் நடத்துகிற ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்திருக்கேன். நான் ரேப் அண்ட் சாங் ரைட்டர். என்னோட ஓன் வேர்சஸ், ஓன் ரேப் அபவுட் ட்ரக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ட்ராயிங் காம்படிஷன், ஸ்லோகன் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், எல்லாருமே எங்களோட திறமையை காட்டியிருக்காங்க. இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்த மை பாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
5: மை பாரத் நடத்துகிற காம்படிஷன்ஸ்க்கு நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்லோகன், டான்ஸ் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எல்லாத்தோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த காம்படிஷன் வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருந்துச்சு.
3: போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை பாரத் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள், கேடயங்களை வழங்கி பாராட்டினர்.
6: மாவட்ட அளவிலான நாசாமுக்தி வாஃபார் விக்சித் பாரத், போதை இல்லா இளைஞர்கள் வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பின் கீழ் 8 விதமான போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் போட்டிகளில் பங்கேற்பார்கள்.
7: காஞ்சிபுரம் யானாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற நடனம், மௌன நாடகம், ஓவியப் போட்டி, பேச்சு போட்டி, கவிதை, குறும்படம் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான அடுத்த கட்ட போட்டிகளில் பங்கேற்க பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று காஞ்சிபுரம் மை பாரத் அமைப்பின் துணை இயக்குநர் சரவணன் தெரிவித்தார். நாட்டுப்புற நலத்திட்ட அலுவலர்கள், மை பாரத் அமைப்பின் திட்ட அலுவலர் காமேஷ்குமார் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் மை பாரத் அமைப்பின் திட்ட அலுவலர் காமேஷ்குமார் கூறுகையில்,
8: என் பேர் ஆர் காமேஷ்குமார், மை பாரத் கேந்திரா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கேன்.

0: இன்னைக்கு வந்து ஏனாத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில மாவட்டம் நக்ஷா முகித் போதை தடுப்பு புரோகிராம் நடைபெற்றது. மாணவர்கள் 8 தலைப்பிலான போட்டிகளில் பங்கேற்றனர். நடனம் மற்றும் பாட்டு போட்டி, மைம் ஆக்ட், பெயிண்டிங், ஸ்லோகன் ரைட்டிங், ஷார்ட் பிலிம், நுக்கட் நெட் போன்ற தலைப்பில உற்சாகத்தோடு பங்கேற்றனர். இது வந்து முழுக்க முழுக்க போதை தடுப்பிலான அவேர்னஸ் புரோகிராமாக இருந்தது. இதில் வெற்றி பெற்ற அனைவரும் சென்னையில் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர்.
1: இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கூறுகையில்,
2: பேர் ரஞ்சினி, நான் ஃபர்ஸ்ட் எம்பிஏ படிக்கிறேன். எங்க காலேஜ்ல நக்ஷா யுவா வந்து மை பாரத்ல இருந்து நடத்தினாங்க. அதுல வந்து நான் எலக்ஷன் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். போதை பொருள் தடுக்கத்தை பத்தி விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாங்க, மைண்ட், டான்ஸ், சிங், அந்த மாதிரி எல்லா காம்படிஷனும் நடத்துறாங்க. இந்த காம்படிஷன் நடத்தினதுக்கு மை பாரத்துக்கும் எங்க காலேஜுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நன்றி. வணக்கம்.
3: ஹாய், என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ற ஒரு ஈவெண்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூஸ். அதாவது இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரக்குக்காக வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸே கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு, எலக்யூஷன், அதுக்கப்புறமா வந்து டிராயிங், மைம், அது மாதிரி நிறைய ஈவெண்ட். இது வந்து பீப்புள்ஸோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
4: இளைய பாரதம் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: பாரத நாடு பலம்பெறும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. ஜென்சி எனப்படும் பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சியளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம், உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சியளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
6: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யூசிங் தட் கேம்பெயின் தி ஆர் கிரியேட்டிங் அ ட்ரக் ஃப்ரீ யூத். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அரவுண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு யூசிங் யுவா கனெக்ட் ப்ரோக்ராம், ரேலிஸ், கேம்பெயின்ஸ் அண்ட் மெனி மோர். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் த ஜென்சிஸ் ஜெனரேஷன். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத். ஸோ பை கிரியேட்டிங் அவேர்னஸ் தே வில் யூனோ அவேக்கன் ஃப்ரம் த கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் தே வில் ட்ரை டு பில்ட் அ விக்சித் பாரத்.
5: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதன் மூலம் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் விதமாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டதாக கூறுகிறார் மாணவி பிரதீஷா.
7: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தினா இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அடல் புத்தாக்க இயக்கத்தின் குழுவினருடன் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் கலந்துரையாடினார். புத்தாக்க குழுவினர் அவர்களது கண்டுபிடிப்புகளை அப்போது அங்கு காட்சிப்படுத்தியிருந்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் புதுதில்லியில் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். புகழ்பெற்ற எழுத்தாளர் முன்ஷி பிரேம்சந்த் ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில் தமது எழுத்துக்களை

0: மூலம் பெண்கள், விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்களின் போராட்டங்களையும் உணர்வுகளையும் சிறப்பாக வெளிப்படுத்தியவர் என்றும், அவரது படைப்புகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக தீமைகள் மற்றும் அநீதிக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். செயற்கைக்கோள்களுக்கான டேக் மீ டூ ஸ்பேஸ் பவர் பேங்க் 50 பேட்டரி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நாட்டினால் சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் முதலில் ஒலிக்கிறது நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் பாடிய பாடல், படம் சகா.

0: Indian Air Force is inviting applications from eligible boys, girls to join as Agniveer Vayu Musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
0: Indian Air Force is inviting applications from eligible boys, girls to join as Agniveer Vayu Musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
3: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் மாரி படத்திற்காக இளையராஜா MM மானசி பாடிய பாடல்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: திரைகணத்தில் எடுத்து கேட்கலாம் தமிழ் படம் 2 படத்திற்காக ஜிதின் அண்ட் சௌமியா பாடிய பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைகானத்தில் எடுத்து கேட்கலாம் சீமராஜா படத்திற்காக ஷியான் ரோல்டன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

டைம் இஸ் 10:56 ஆன் த கிளாக் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே வுட் பி ஃப்ரம் இண்டிலா லவ் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ் டு ஃபஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் டஸ்ட் ஆஃப் யூ டோ ஐ வாஸ் ஐ மீன் தட் வாஸ் ஸ்லீப் இஸ் ஹனி ஸ்லீப் இஸ் ஸ்வீட் ஸ்லீப் இஸ் சாக்லேட் அண்ட் திஸ் லவ் ஸ்டோரி இஸ் ஆசம் அண்ட் மெஸ்மரைசிங் லிசன் டு திஸ் மியூசிக் அண்ட் ஸ்லீப் டைட் லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தின் லைக் அ த்ரெட் ஸோ ஆல்வேஸ் ஃபில் இட் வித் அ ஹாப்பினஸ் மை டியர் லிசனர்ஸ் இஃப் யூஆர் ஹாப்பி யூஆர் ஹெல்த்தி இஃப் யூஆர் ஹெல்த்தி யூஆர் வெல்த்தி இஃப் யூஆர் வெல்த்தி யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல் யெஸ் லவ் யூ லாட்ஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் ஐ லவ் யூ டில் மை லாஸ்ட் பிரெத் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் ஸ்லீப் லைக் க்யூட் க்யூட் பேபீஸ் தேர் டென்ட் பேபீஸ் அட் டைம்ஸ் ஸோ யூ வில் ஃபீல் த ஹாப்பினஸ் இன் யூ ஆல்வேஸ் யுவர்ஸ் சைனிங் ஆஃப் வித் லவ் ஆஜே ரேகா ஹேண்ட்ஸ் அப்ராந்தோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் லவ் யூ லாட்ஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 11:40. எஃப்எம் கோல்டில் திரைகாணம் ஒலி உலா வரும் நேரம் இது. துவக்கமாக சூரியகாந்தி படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜே ஜெயலலிதா குரல்களில்.

0: நேயர்களே, எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக உரிமை குரல் பாடியுள்ளவர் டி எம் சவுந்தரராஜன்.
1: ஐ ஐ ஐ ஐ நே

அந்த பூரம் உன்ன பூவான் நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ நேசா தொட்டு.

ஒதுக்கு, நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் இனிய திரைப்பாடல்களை தாங்கி வலம் வர காத்திருக்கிறது எஃப்எம் கோல்டின் இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்களை ரசிக்கலாம். துவக்கமாக மாயி படப்பாடல்களை ரசிக்கலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை ரசிக்கலாம். நேயர்களே, இரவின் மடியில் நிகழ்ச்சியில் மாயி பட பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:30. நேர்களே, எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில் மாயி படப்பாடல்.

நேர்களே, இதுவரை இரவின் மடியல் நிகழ்ச்சியில் மாயி படப்பாடல்களை ரசித்தோம். இனி அப்பு படப்பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், சங்கர், மகாதேவன்.

நேர்களே, எஃப்எம் கோல்டின் இரவின் மடியல் நிகழ்ச்சியில் அப்பு படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இனி ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், ஹரிணி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் FM கோல்டு 100.1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நினைவில் நின்ற இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது நினைவில் நின்றவை. துவக்கமாக திலானா மோகனாம்பாள் படப்பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் சி கிருஷ்ணன், எல் ஆர் ஈஸ்வரி.

0: பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகத

தில்லானா மோகனாம்பாள் பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி பி. சுசீலா பாடியுள்ள பாடல் படம் தில்லானா மோகனாம்பாள்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை தில்லானா மோகனாம்பாள் பட பாடல்களை ரசித்தோம். இனி நிமிர்ந்து நெல் பட பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

புடிச்சாலும் புடிச்சா அவ புளியங்கொம்பா புடிச்சா, புடிச்சாலும் புடிச்சா அவ புளியங்கொம்பா புடிச்சா, நினைச்சாலும் நினைச்சா அவன் நேரம் பார்த்து நினைச்சா, நினைச்சாலும் நினைச்சா அவன்

0: புடிச்சாலும் புடிச்சா அவ பூலியங்கும் புடிச்சா, நினைச்சாலும் நினைச்சா அவன் நேரம் பார்த்து நினைச்சா, புடிச்சாலும் ஒடியாதே.
1: டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை நிமிர்ந்து நில் பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 1:36:30. நிகழ்ச்சியில் இனி நீயும் நானும் படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள 2 திரைப்பாடல்களை ரசிக்கலாம்.

0: சுந்தரராஜன் குரல்களில் இந்த பாடல்.
1: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம். இப்பொழுது நல்ல இருக்கு. பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பிரியா கிழக்கே போகும் ரயில், இவள் ஒரு சீதை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பிரியா படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி, கே ஜே எஸ் தாஸ் குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:39:15. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் இளையராஜா.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரமான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: அடுத்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ,

நேரம் 3:49:40. இனியராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உஸ்தாத் முகமது தில்ஷாத் கான் பேகம் பர்வின் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் FM கோல்டு நிலையத்தில் இருப்பொழுது 4:11.
2: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: Games, India's historic first ever judo gold medals, a javelin throw double podium led by Olympic champion Neeraj Chopra, and a stunning day in the boxing ring where 10 pugilists marched into the finals highlighted another memorable day for the country's athletes at the Commonwealth Games in Glasgow. With this, India's medal tally at the Commonwealth Games has risen to 23, including 5 gold, 12 silver and 6 bronze. And that is the end of this news bulletin.
1: Akashwani.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:25. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உழைக்கிறது ஆதிபராசக்தி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க

அம்மாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும்

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.